0: என் தமிழ், அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்த மரிய மாதிரி ஜீயோ பேக பெண்ணோய் பெக்கோய் அதேசு நெல்லோஸ்தமாவத்தையாமே.